0: மழவில் கொடி காவடி அழகு விடர்த்திய மானத்து பூங்காவில் கும்பிக்கும் அவளுடைய பொன் மக்களுக்கும் தேனுண்டோ. அசர்
1: അവിടെ ഇങ്ങ് നിർത്തിയോ? ഞാൻ വിചാരിച്ചു കദളിപ്പൂങ്കൊമ്പിൽ.
0: ആ
1: പിന്നല്ല,